0: சீல் மாவும் மறைகிய ஃபோவா ஹாந்திர் தொய் ஃபோவதித்து ஹாந்திர் மா மொர மாவார் துதுமதுகுல ஃபோவர் லகதி ஃபோவ லகதிய அரப்பகம் மத அயர் சத்து ஃபோவத்து மறைகி தார் மகு பாகி ஏ ஜீன் அசி இன்னும் ஹொத்தே லாரை மத ஹத்தின் போத்தோச்சே வீண் பாஃபி நிவாரிவி அன்ஹு எரை தேர்ந்தில ஜுவாப் தி
1: The Arakan army's leader disputes the claim that hundreds have been killed, but appears to concede that Tan Shao Kahn